கங்கராஜர் ராஜேஸ்வரி ஏழு சிறப்பு நாலு சமஸ்தான பூர்த்தி வச்சு சந்தர்ப்பங்கள் நீக்கும் இட்லியும் அந்தர்க்கு சுபாகாங்கும் இலாகே நீக்கு வீலுண்டு நாக்கு சாலா அந்தர்க்கு சாலா இஷ்டமையின ராமதாஸ் பாட்ட அந்த ராமமயம் ஒகசாரி ப்ளே చేస్తే అందరికీ ఇబ్బంది జరుగుతుంది.

ஆதி சாந்த ராஜேஸ்வரி. 7 சிறப்பு 4 சாந்தர் இவ்வளவு உச்சேசன சந்தர்ப்பங்கள் நீக்கு மீட்டும் அந்தர்க்கு சுபாகாங்க்ஷலு. இலாகே நீக்கு வீலுக்கு நாங்கள் சாலா அந்தர்க்கு சாலா இஷ்டமైన రామదాస్ లాంటి పాట అంతా రామమయం ప్రసార ప్లే చేస్తే అందరికీ ఇబ్బంది జరుగుతుంది.